0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ
2: Marvin, mommy's boy, track nigga.
3: I'm
2: a BDJ, DJ 4, Zoom, Controller. Baby, you're my controller.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குகு குகு மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: மார் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ